நானக்கு நாமிலே தான் ஜீவா தனமனத்திலே அறியா. ஓ நானக், இட் இஸ் த்ரூ த நேம் தட் ஐ மீட் யூ ஓ காட். Tanu mana pive hariya, and my mind and body blossom forth. Tera kita jato nahi, it is all yours. None of it is mine. Maino jog ki toi, so unite me with you. Main nirguniyare ko guna nahi, I have no qualities, absolutely none. Ate tarasepeoi, it is you who showers my heart with kindness. Tarasepea meheram tohoi, you shower me with your kindness. Sadgur sajan milia, my true friend. I meet you through the name.